ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்ணுவே அதித்யபேமீஹும் ஃபால குரா கந்தகாய் வங்கனா குரா கந்த அவ்வாஹு தினவடிகம் வெத்தே.

ரிசாலத் இவ்வெவும் மெனுவி ரசூலாக மச்ச கண்ணுவே அதித்யபேமீஹும் ஃபாளகுரா கந்தகாய் வங்ஹனா குரா கந்த அவ்வாஹு தினவடிகம் வெத்தே.